0: சச்சம் சச்சம் சச்சனம் சச்சதம் சச்சு தங்கிரு தக்கிரு சச்சம் சச்சம் சச்சனம் சச்சதம் சச்சு தங்கிரு தக்கிரு சச்சரி சதல சச்சனு சதல சச்சனு சதில் சச்சனு சதித சரித சலத சலுத சில சம் சம்
1: சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம்

0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சரி சதன சஞ்சனு சதனு சத்தினி சதினு சச்சனு சதித சரித தனத சலு சத்தினி சத்தனு சம் சம் சத்தனு சம்
1: சக்கபோ தனு சீர் மீ சக்கர தாழ சக்கபோ தனு சீர் மீ சக்கர தாழ பொது சுதுக்கன்று பொச்சா அனு பொது சுதுக்கன்று பொச்சா